0: ஹீரோயின்லாம் வேணா?
1: செக் 1 2 3. Songs for you, my love.

இல்ல என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவ். வர முடியல, போற முடியல.

0: பதிமூணு இங்க வருமா?
1: வருவியா? ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்?
0: ஏங்க இது உங்க ஒய்ப்பா, உனக்கு இது அவசியம் தேவையா?
2: தேவைன்னா தரவா போறீங்க?
0: என்னங்க ஒரு ஆட்டோல ஏழு பேர் ஏறாங்க?
3: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
1: ஷேர் ஆட்டோ
0: கூப்பிடுறேன். என்ன
3: ஷேர் ஆட்டோனா? பங்கு ஆட்டோ.
1: பங்கு ஆட்டோ?
0: பங்கு ஆட்டோ என்னங்க? பங்கு ஆட்டோ
3: கூந்தி அதை கரெக்ட் பண்ணலன்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவனை இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும்.
0: சொல்லுங்க சார்.
3: பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
0: சரி,
3: முதல்ல ஒன்பது பேர் ஏறணும் பாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ.
0: என்னது, ஒன்பது பேருக்கு காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு.
3: பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது நீ கிளம்பு.
0: ஏறிக்கிறேன்.
4: போன வாரம் பொட்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு,
5: அதெல்லாம் இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க.
0: போலாம்.
4: என்ன பங்கு?
0: என்ன ஆட்டோ இது?
4: சேர் ஆட்டோ.
0: சேர் ஆட்டோ என்ன?
4: நீதான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு தான் சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் அவர் காசு குடியா என் ஜீன்ஸ்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நான் விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
0: ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடி அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபுறாதனால ஒண்ணும் நடத்தமா? ஆமா, உன்ட பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறது?
4: தர முடியாதரா?
0: தர முடியாது விட்டுருவா? நானு
4: நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா, நான் ஒன்ன விட்டா தரடா.
0: கொல்லாம விட மாட்டேன்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: ஹலோ, என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டீரியா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூடதான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேனா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ்,
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: பாட்டுங்க. தேங்க்ஸ்.
1: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்துட்டேங்க? உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூட் சொன்னீங்க?
0: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன்.
2: பாப்பா
1: பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூலுக்கு போறான்னு சொன்னதும் பாக்கியராஜர் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
1: நிஜமா ஆண்டி?

0: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்த மட்டும் தர மாட்டேங்கிறண்ணா.
1: ஒருத்த மட்டும் தர மாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ணா,
2: உள்ள போதும் உடம்பு சரியில்லை.
1: எங்க ஆளுக அனுப்பி காசு கேட்டா மாமூல் தரமாட்டேன்னு சொன்னியாமே.
3: ஆமா சொன்ன. ஏன் உழைச்சு புழைக்க மாட்டியா? இப்படி நாலஞ்சு ரவுடிங்களை வச்சுட்டு ரவுடிசம் பண்ற வெக்கமா இல்ல?
1: ரவுடிகளை வச்சு பொழப்பு நடத்துறது அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? அதுல உள்ள கஷ்டம் உனக்கு தெரியுமா? முந்தி எல்லாம் மொட்டை அடிச்சாலே அவன் ரவுடிடா, ஆனா இப்ப எல்லாம் பங்கு விடுறானுங்க. இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் என்னன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிமிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்போல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தி எல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க, ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றது விட கஷ்டமான காரியம்டா. அதனால பிளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
2: நீங்க என்ன இவங்கிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சா.
4: சக்தியோட மச்சா
1: என்ன?
2: இப்ப நீ பணம் தர போற இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா?
5: சக்தி
1: சக்தி
5: சக்தி சக்தி
1: சக்தி அங்க அங்க.

0: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
1: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
0: என்னடா சொல்றீங்க
1: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சபாஷ், இவங்க வழக்கப்படி எரிக்கணுங்கறாங்க, அவங்க புருஷன் வழக்கப்படி புதைக்கணுங்கறாங்க, இதனாலதான் கோஷ்டி தகராறு.
0: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதியா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக், ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
1: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
0: மகன் எப்ப வருவான்?
1: தெரியாது.
0: ஏன் தெரியாது?
1: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
1: ஆமாயா.
0: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக். யார் இந்த ஜுனூன் சேட்?
2: இந்த அம்மாவுக்கு நீ தத்து பையனா இல்ல பேத்த பையனா?
0: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்துக்கிற முத்து பையன்.
1: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
0: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நெல்த் மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
0: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
0: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
0: போடாம்.

0: கட்டியார் போட்டது.
1: அதுவா டாக்டர், அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
2: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: எஸ், உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
1: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
1: ஆமா டாக்டர், நாலு நாளா காணும் தேடிட்டு இருக்கேன். சம்பவ வீட்டு அதோட டாக்டர் வெட்டி எடுத்துடலாம். கால இல்லையா? பேண்டேஜ். இஸ் லிட்டில் பிட் நர்வஸ் டாக்டர். இன் சச் கேசஸ் வாட் வி டூ, த ட்ரீட்மெண்ட் லைஸ் பேசிக்கலி கிளினிக்கலி கெமிக்கலி சைக்கலாஜிக்கலி பெத்தலாஜிக்கலி ஃபைனலி இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். தலகால புரியாம ஆடாதரா? என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க ஆமா. அடாடா இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்து மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன் ஐயோ தீப்பட்டி விழுந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி கலதரிக்க முடியாது? என்ன
0: ஐயா காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்து.
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லி என்ன?
0: ஐயா பேய கண்டாலும் பாத்துட்டியா?
2: பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்க ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது, அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா உங்க கால வந்து கிஞ்சி கேக்குறியா? இங்க என்ன குண்டிய காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா.

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது. டேய்,
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: சோபா செட் எல்லாம் கூட பிரமாதமா இருக்கு.
1: சத்தம் போட்டு சொல்லாத அத்தனைக்கு வாடக. மாலினி மாலினி பாத்தியா, என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப் இப்ப சொல்லி கூப்பிட்டேன். அந்த பேரு மாலினி. மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னடா, படிச்ச படிப்ப கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன். என்னடா படிச்ச வேலை வந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
0: மேனேஜர்.
1: சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
2: ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்.

0: நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்
0: தாரா பூரா தாம்பரம் ஓ தலையில கனகாம்பரம்,
1: தாம்பரம் சிதம்பரம் இடுப்பில தாம்பரம்,
0: அடி தாரா பூரா தாம்பரம்.

0: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங்க வாங்கிக்கலாம். பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்ற? ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்ற சி, போ.
0: நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க?
2: டேக் இட் பிரதர், கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ்! யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு? 10 பைசா கிடை போடா.
1: அப்ப என் நெருப்ப கொடு.
0: நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
0: டேய்,
3: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு? நான் ஓவரா?
3: உண்மையிலே ஓவரா?
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவ.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. Bob Clearmountain meets with attitude, funky drums from hell. Sign up at the Chrome.

0: பரவாயில்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: ஏண்டா அரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறக்கு அரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே.
0: அவ்வளவு வசதி பண்ணிட்டா
1: அவ்வளவு 500 ரூபாய் தரல.
2: சிங்காரம் அவசரமா உனக்கு தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்
1: யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா
1: என்னங்க
3: என்ன விஷயம் சொல்லுங்க?
0: அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி.
3: ஐயோ கடவுள் கண்ண திறந்துட்டாங்க.
0: கடவுள் கண்ண திறக்கலடி, அரியானா லாட்டரி சீட் கண்ண திறந்துருச்சுடி.
1: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண
0: போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விலைன்னு
1: கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே.
0: சரி இந்த தெருவாத என்ன
1: விலைன்னு வாங்கலாம்னே.
0: ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம்.
1: 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
0: என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா.
1: அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம்.
0: பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? வேற ரேஞ்ச் என்ன? ஏன் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உடுது? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்க தான்.
0: ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க.
3: ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
3: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
3: வீட்டுக்குள்ளதான்
0: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி, எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா! ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ!

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி விட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. கதையே காணமடா, கதையே காணமடா.
1: சார், என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: ஏய், கிராமம்ங்கிறது லொகேஷன், அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி, காட்டுறோம்.
0: காட்டுறோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ற. கீழே உட்காரு, கீழே போக்காரு. உன் பொசிஷனுக்கு போறாதீயே. ரொம்ப குளிக்கிற சீன் இன்னைக்கு எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் ஆனந்த கூத்தாட போறாங்க.
1: ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏன் குளிக்க மாட்டேங்கிறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கான். பச்சை தண்ணில குளிக்காதா? ஆவி பிடிக்கணுங்குது.
0: இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு பிடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

0: துறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் துறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

சூட்டுக்கண்ணா, அந்த சூட்டுக்கண்ணா, அந்த சூட்டுக்கண்ணா, இப்ப சூடு அந்த சூட்டுக்கண்ணா.

0: நாடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: அரங்கில்
1: சாரி
0: ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம் அன்பும்

நான் இல்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன

தகதி தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்.

0: அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு.
1: ஏண்டா நச்சரிச்சிட்டு இருக்க?
0: வசிக்குதுலக்கா.
1: இருடா மாமா வரட்டும்.
0: மாமா என்னைக்கு வருது? நான் என்னைக்கு தான் நீ சீக்கிரம் போடுத்தா? முதல்ல
1: வந்துட்டாரு.
2: வந்துட்டாரா?
0: நீ சாப்பிட்ட மாதிரிதான்.
2: என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது.
0: விட்டுட்டு
1: பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
0: மீனை பிடிச்சது நானு. அத மனசுல வச்சுக்க சாப்பிடுங்க.
2: போடு போடு போடு போடு.
3: அள்ளிக்கிட்டு
2: போதல சாப்பிடுற.
0: தட்டத்தான் சாப்பிடணும்.
3: இன்னொரு பீஸ்மா.
2: ஸ்மெல் வேற தூக்குற. வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
0: ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட
2: போறாங்க. எங்க அப்பாவே சாப்பிடல, எனக்கு மட்டும் இருக்கு.
3: எனக்கும் கௌரவம் தான் பெருசு.
0: அப்புறம் வச்சிட்டு போ. அக்கா வா, நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காரு.
1: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
0: ஏன்னா எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போடுறேன். பெண்ணப்ப
2: ஏய், எவனாரு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
0: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்ல படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்க நடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திஞ்சாம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிச்சிடும்.

0: ஃபைட் ஃபைட் நைட் மட்டும் போடு லைட்.
1: ஏய் இங்க நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்பணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு இருந்தேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்திட்ட ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா
0: அது இல்லையா? நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன், அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உண்ட புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏன்,
0: நீ ஏன் உன் முடிய ரெண்டு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம், என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா அவன் என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற, நான் என்ன சொல்ல
0: போறேன்?
1: இடுப்புல கேட்கிறேன், இருக்கு பயமுள்ள, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

கதை சொல்ல.

的조리다동감해다조리

0: ये क्या कहे? क्या लगे जोड़ दा? तू गमे दा? जो रखे पे यार ना रो बता तोड़ के।
1: ला ला ला ला ला ला ला ला ला ला
0: ला ला ला ला ला ला ला ला ला ला
1: ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला
2: சுந்தரம், மணவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
3: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா நீ?
2: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
3: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்கு தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்ட நீ.
2: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
4: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
2: என்னடா சொல்ற?
4: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புளுக்கிற வரைக்கும் அவன் ஆள் குட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
2: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
4: அப்படி சொல்லுங்க.
2: பூபதி, என்னப்பா எந்திரிச்சிட்ட?
5: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
4: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்.
5: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க, இது முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
2: சொல்லு.
5: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
2: பத்மா.
5: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
6: ஹாய் ஆண்டி, எப்படி
5: இருக்கீங்க? பாருங்க, சொல்லிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு.
6: ஹாய் பிரியா.
7: ஹாய்
6: பிரியா.
2: சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு.
5: அடுத்து என்னடா வாய பிளந்துட்டு இருக்க? வந்துங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா. போடா.
4: எது டாவா
5: அப்படின்னு நான் சொல்லிங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க. இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணாம்.
4: யாருக்கு?
5: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
3: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வெய்யி, வெத்தலை பாக்க வெய்யி, வெங்காயம் வெய்யின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளையோட சேர்த்துக்க.
1: சமாளிப்போம். எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம்
2: நாங்க. அதத்தாயா கேக்குது, என்ன வேணும்?
1: ஒரே ஒரு காப்பி வேணும்.
2: ஒரு காப்பி?
1: ஆமா. ஓ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன், ஊத்தியா நக்க போறேன், எடுத்துட்டு போயா.
3: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி.
1: சாப்பிடறதுல ஏன் இந்த அழுத்த அழுத்துற? எப்படி சாப்பிட முடியும்?
2: நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நான் அழுத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா.
1: நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ.
2: நொண்டுபுளி
1: பாண்டி, என்ன எந்த ஊர்ல இருக்க?
2: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில்
1: ஆயிட்டேன். என்ன வியாபாரம் பண்ற?
2: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
1: பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா?
2: அது வந்து பல பல பிசினஸ் பா.
1: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: இந்த அவன் பில்லு.
4: அட பாவி, தெரிஞ்சவன் அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்?
1: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா. இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் புள்ள நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். என்ன கையில
2: பில்லு?
1: அதுக்கு நீ வச்சிருக்க
2: கூடியா
1: குடுப்பா. இந்த பில்ல என் பிள்ளையோட சேர்த்து கொடுப்பான்.
2: நீமா?
1: என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறிங்க, நம்ம ரெண்டு பேரும் உனக்கு நான் பிள்ளைங்க ஒரு மனுஷன் மூஞ்சல முடிக்க முடியுமா? தெரியாத டொச்சா பேல.
2: பில்லு
1: அறிவே இல்லப்பா உனக்கு.
2: 1573 தொழில் பண்ண
1: முடியுமா?
2: வெளியே போக
1: முடியாது.
5: நான் வராம வேற எவன் வருவான்?
1: அப்ப அந்த பூத்து
5: பூத்து என்னடா பூத்து? பூத்து கடை, பூட்டு கடை, பூ கடை, புடவை கடை, புண்ணாக்கு கடை, பொறிகடலை கடை,

0: இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. ஆமா, இங்க என்ன வியாபாரம்?
1: நான் சொல்றயா, நான் சொல்றேன், உன் ஆளு என்கிட்ட எக்கத்துக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்கிறான்.
2: நான் ஒண்ணு ஏமாத்தல முதலாளி, இவன் தான் 1573 ரூபாய்க்கு தின்னுட்டு பில்லு கட்ட மாட்டீங்களா?
1: நான் ஏமாத்துறேன்.
0: ஏண்டா, அன்னைக்கு என்கிட்ட 500 ரூபாய் விட்டதுக்காக இப்ப 1500 ரூபாய்க்கு தின்னுட்டு அதை ஈடு கட்ட பாக்குறியா?
1: அதத்தாயா நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட 500 ரூபாய் ஏமாத்துற அன்னைக்கே உன்னை நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணி இருப்பேன். உழைச்சு போய் சொல்லு விட்டு இன்னைக்கு இவனை விட்டு 1000 கணக்கா ஏமாத்த பாக்குறியா? அம்மன் ஜல்லி வாங்க முடியாது என்கிட்ட. உன்னால
0: தர முடியாது?
1: முடியாது.
0: தர முடியாது?
1: முடியாதுடா.
0: அப்படி நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்.
1: இங்க என்ன கேட்க போற?
0: கேக்குறேன் பாரு. இது என்ன
1: உளுந்த வடை?
0: இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ?
1: இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன, போடாட்டி என்னையா? இது ஒரு கேள்வியாயா? இதுக்கு அவனுக்கு பதில் சொல்லுமா?
0: சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேப்பேன்.
1: ஐயோ, இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாய்? இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ
0: சம்பாதிக்கிற மாவரை கட்டையா பாரு.
1: உண்மைதாயா? பாக்க கிறுக்க மாதிரி இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறீங்க? இருக்கட்டும். ஆமா, மதுரை பக்கம் எல்லாம் வர்றதுண்டா?
0: இதுவரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேத்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன்.
1: நேத்தி கடை எல்லாம் இருக்கா? வா வா வா, மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி, எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி.
0: உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு?
1: அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்ச பாரு.
2: செருப்பாலேயே
1: அடிக்கிறா? செருப்பாலேயே அடிக்கிறா? காப்பி காப்பியா? காப்பி.

0: வாங்கயா வாங்க. கடைக்கடை கோஷ்டியா என்ன, ரெண்டு நாளைக்கு
1: முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குருமாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் ரெண்டு நாளைக்கு மட்டும்
0: வந்துடும். சாப்பாடு எல்லாம் நல்லா போட சொல்றான், ஒண்ணு கவலைப்படாதீங்க.
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோடலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறாங்க.
0: அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயும் ஆடப்பட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டினப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போகணும்னு தெரியாது. இத்தனை நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுவது அவங்க ஆட சொன்னேன். என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ, இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம். ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நியாயத்தை கேட்டா கலாட்டாவா? என்னடா பெரிய நியாயம்? பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்ப நாங்க எப்படி பழைக்கிறது? என்னடா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கூட பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஐயா ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏற்பாடு
2: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டை கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம வாங்கிக்கணுமா? அதுக்கு இல்ல, எவ்வளவு பேசாம வாங்க.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ்ஸு, ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரே, இப்போ எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சியவே அக்யூ பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேலே இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூட்டா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரி தான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு? எடுங்க
3: யோ சுமாரியா, ஆத்தா வையல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணிச்சாயா?
1: இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கொடை கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறேன் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடைய பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.

0: வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே தபாலத்துல ஏத்திடுறேன்.
1: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
0: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே?
1: என்னது, டாடாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கிருக்கோம்.
1: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
1: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
0: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்பை நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: ஏண்டா நாய் அடிக்கிற நாய்
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிற ஏண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா. அது ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா, ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்ல எப்படி கொடுங்க, நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு, உங்களுக்கு தான்டா. என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
2: 10 லேன்னு சொன்னேன்.
0: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்னல,
1: எரியலீங்களா?
0: எரியலையாபா, ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையில எரியலீங்களா?
0: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன். அண்ணா அண்ணா போறாதரா,
1: அக்கா போறாதரா, பாட்டி பத்து போறாத.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் என் கூடவே உங்களுக்கு என்ன
2: பண்ண
0: நீ யாரு பாத்து நம்ம ஊருக்கார பேர் சத்த மாதிரி இருக்கு.
1: என்ன என்ன தெரியல உனக்கு
0: யாரி?
3: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
1: அவர்தான்
0: வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா?
1: அப்ப சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு
1: இருக்கேன். நம்ம ஊர்ல நீங்க வந்து சாப்பிட போனீங்கன்னா நாலு வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீங்க.
0: என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க.
1: ஆமா
0: டேய், எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்பியா சாப்பிடுங்க. இது யாரா? நம்ம வயலுக்கப்பா கேஸ் நடக்குதுல. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது.
1: லாரியா?
0: பாசக்கார பயிலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன்டா.
1: நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே
0: இட்லிய பண்ணா.
3: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன்.
3: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

என்ன கண்ட கனவினில்

0: I'm a bigger boy. Yeah, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒண்ணு கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் பொருத்ததுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்னும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொருத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டி முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்.
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்ப்.
1: இல்ல வேணாம், இப்ப 10 பைசா போட்டிருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு.
0: ஏய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்டை போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சு உன் 10 பைசா மாச்சு, பொறிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெகருக்கு போறது பெகர் பசங்க. ஐ எம் எ பெகர் பாய், ஐ எம் எ பெகர் பாய், யூ ஹேவ் டு கிவ் மீ பைசா, ஐ எம் எ பெகர் பாய். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹலோ
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொருத்திக்க தம்பி.
0: தேங்க்யூ ஓல்ட் மேன். அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க. ஐ எம் எ
2: பெகர் தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் கனமா போயிட்டு தானா?

0: மெட்ராஸ் வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாடே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்ப்பா.
0: யாரு?
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
2: கிடப்பேன்.
1: கோடம்பாக்கம், கொய்யாத்தோப்பு, கரப்பாக்கம், மாம்பழம், மயிலாப்பூர், ராமபுரம்.
0: ஆஹா, இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்கப்பா. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு, வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதியை பாக்கலாம்.
3: போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா போயா

Yeah.

0: ஃப்ரீயாவோடு
1: மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே.

0: சமகிரா துறவாய
1: கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அணை பறக்கும் தெரிஞ்சு.

0: இது என்ன மச்சா, இத கூண்டு கூண்டா போதே?
1: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பால ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குட குடமா கொண்டு போறாங்க.
0: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி.
1: ஆமா, நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
0: மச்சா? மச்சா, நம்ம இங்க ஒரு பாடம் புடிச்சுக்கலாம் மச்சா.
1: இங்கயா? அதுக்கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா. என்னயா எங்களை படாடியா?
2: ஆடிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா?
1: சரிங்கோ, அதுக்குள்ளே போட்டு இருந்தா
0: கோவிச்சுட்டு போறாரு.
1: கோவிச்சுட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சுட்டியாம?
2: என்னையா போட்டோ எடுக்க மாதமா தோல்ல ஏன் கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல?
1: இது நல்லா இருக்கு. என் முன்னாடி மேல கை போட்ட உனக்கே ஆத்திரம் வருது?
2: அப்படி எல்லாம் கை போட்டா அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு,
0: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவது
1: ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷன் ஓரம் கட்டுறியா?
0: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுது மாமா.
1: அப்படியா? முனுசாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க.
1: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: முனுசாமி, இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: என் டிக்கெட் கொடுத்துரு, நான் ஊருக்கே போயிடுறேன்.

0: எப்பா
1: சொல்லுங்க சார்,
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கூடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகனை பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேட்டு கழிவு பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லையும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா, என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார். என்ன தெரியுதா, வாயில புண்ணா வாந்தி வருதா, பேவா ஊமையா, ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்களா அதுல ரெண்டாவது ஆளையும் பாத்துட்டேன் இந்த அஞ்சு பேர் எங்கிட்டு இருக்காங்களோ என்ன ரூபத்துல இருக்காங்களோ ஐயா உங்களை பார்த்த சந்தோஷத்தை ரெண்டு பேரும் டீய குடிச்சு கொண்டாடுவோம். உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு மாட்டேன் சார். ஊமே தெரிஞ்சுக்கு பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணியை மணியை பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார், போகணும்
1: சார்.
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடைய இவர்தான் ஊமியாச்சே, இந்நேரம் பார்த்தாலும் அவனவனே வாழ்ந்துகிட்டு இருக்கணப்பா
1: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
1: சார்.
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன,
2: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா?
0: ரேடியா ரிப்பேரா? அப்ப சார் சார் எங்க இருந்து வருது
1: சார்? சார்
0: வாய் அசைது, வாய் அசைது
1: சார். சார் சார்
0: இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமேன் சொன்னீல்ல,
1: பேச
0: மாட்டேன்னு
1: சொல்லுவான். ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன் பேச்சு அம்மனுக்கு, அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் ஜிக்கிறேனா? அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம்?
1: இந்த டீ
0: எனக்கு, டீ வேணாம்.
1: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்.
1: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசை கொடுத்துரு, புடுறா தேடிட்டு இருக்காத குடு.
0: வேற சில்லற இல்லையே, 100 தலால இருக்கு, இந்தாப்பா மிச்சத்தை
1: பிச்சைக்காரனுக்கு போடு.
0: தெய்வமே என்னை காப்பாத்து.
3: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல.
0: படுத்துறாயா, படுத்துறா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
1: தொங்குடா.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும், பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல்
1: பண்றானுங்க.
2: நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ.
1: யார பாத்திர பொக்க என்ன? வீட்டுல கையே
3: எதுக்குட?
2: சும்மா நீட்டு, வெரி ஓல்ட் மேன்.
3: ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சுட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடிக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன காதல்ல பல கஷ்டங்களை தாங்கித்தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்?
1: வந்ததுல
3: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
2: லுக்கியர், லுக்கியர், லுக்கியர்,
3: தூரமிடா.
2: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர் இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்கள மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில
4: இருந்து. ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: ஊசியே குத்துல பேனிலேன்னு கேக்குறேன்.

0: நடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: சாரி, தெரியாம
1: என்னென்ன இடிஞ்சு
2: பிடிக்கிறீங்க? நிக்கிறேன்டா.
1: யாரு யாரு அடிச்சா?
2: அங்க போறானே அவன், என் பொண்டாட்டி இடிச்சுட்டான். இடிச்சது மட்டுமல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
0: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
3: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
0: ஓ தெரியுமே.
3: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
0: ஆ சொல்லுங்க.
3: நான் அசோக் கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாரு கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
0: ஓ ஆஷா என்னை பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா, எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
3: பாவா, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
0: சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள.
0: ஓகே ஓகே, வணக்கம் மாப்ள. நல்ல சூப்பரா மேட்சா இருக்காரு,
4: அதனால தான் செலக்ட் பண்ண. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஏதோ ஆவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
4: உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா?
0: வைஃபா?
5: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலன்ற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
4: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
0: ஓ அந்த வைஃப், ஆ வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கேயோ. ஆ தோ
4: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
0: அத்தையா? நீ யாரு? சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு.
4: இவர்தான் எங்க மாமா. எதுக்குமா கூப்பிட்ட? அத்த இவரை எப்ப கல்யாணம் பண்ணீங்க? என்னமா சொல்ற?
0: ஆஷா ஆஷா, நான் கை காமிச்சது இவங்க இல்ல. ஆஷா சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்டாட்டி இங்கதான் எங்கேயோ.
2: இல்லையா, நீ வாட்ல போற? இவன் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி யாரியா? இவங்க தாங்க. ஒருத்தி ரெண்டு பேரும் சொல்ல முடியும்.
5: ஏ ஆஷா, என்னடி அங்க பூபதிய பாரு.
4: யோ ஏய சார திட்டுற.
2: ஏதே தாலி கட்ட புருஷன். டேய் தாலி கட்ட புருஷன். இவ்வளவு சாரா லுள்ளு பண்றியா?
6: ஏங்க ஏங்க, அவங்களை திட்டுறீங்க?
2: என்னையாது இவ்வளவு திட்டம் உனக்கு வருது, உனக்கு தான் இவ்வளவு வருது.
4: இப்ப என்னங்கிற?
2: என்னன்றியா? ஏய் என்ன பாரு, என்ன திரும்பி அந்த பக்கம் என்ன பாரு. ஏய் என்ன, ஏய் வா போடு அந்த பக்கம்.
4: டாடா
2: டாடா, கொன்றுவேன்.

0: யார அவன் கண்ண பத்துறது? ஏய் விடுறா, அம்மா கிட்ட வா. ஏய் ஏய் விடுறா, ஏய் விடுறா.
1: ஏன் பாரதி, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணிய பொத்தி போட்டு அடிக்கிற? யார் பாத்துருவாங்கன்னா?
2: அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன்.
1: ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க?
2: நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கல உனக்கு
1: இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்.
2: அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல.
1: ஒன்னே சொல்லப்பா நானு.
2: அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல?
1: இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா?
2: குண்டக்கனா என்ன? குண்டக்க மண்டக்கனா என்ன? டேய் சொல்றா.
1: இல்ல குண்டக்கனா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா?
2: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா?
1: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
2: அதாவது நீ பப்பா?
1: இல்லப்பா,
2: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
1: நல்லா கடிப்பேன், நல்லிரும்பு மாதிரி கடிப்பேன் நானு.
2: அப்படியா? இந்த கடி சரிடா, ஒண்ணு இல்ல கடிடா, கடிடாங்க. டேய் நில்லுடா.

0: என்ன மச்சான் இது குறிஞ்சு ஊர்ஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க?
1: எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போட்டு
0: இருக்கு. அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது.
1: வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
0: மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான்.
1: நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்.
0: போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான்.
1: யாரு கிட்ட எதுக்கிட்ட கேக்குற? முன்சாமி கிட்ட கேப்போ. முன்சாமி
2: என்னையா
1: சப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது?
2: தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மரம் எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
1: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
2: நமக்கு தெரியாது ஜப்பான. ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
1: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா?
2: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
1: பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
2: வச்சுட்ட.
1: போறேன்

0: செய்தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: இந்தாங்க என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அத போய் உங்க பிள்ளையாண்ட கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்தா ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாருமா அவரு. அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு ஆயிட்ட அந்த டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற.
0: கட்டுங்கம்மா, உங்களால தான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? ஹாய், மாதவாவுக்கு செல்லாவதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர் கொடுத்துறேன்.
0: டாக்டர் கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண, நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே? என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. எந்திரிச்சு போ.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி

மனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியாக காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல துடைச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன். கேன் ஐ ஹேவ் எ சீட்? ஓகே, ஐ அம் ஹேவிங் எ சீட். ஏ ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இத குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்காம பாரு. இத பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்ச பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா ட்ரெஸ்ஸ பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கான மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி, என் முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது? ஏழது மறுபடியும் தண்ணி குடியா? எத்தனை வாட்டி சொல்றது குடியா? பாப்போம். தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா! ஏண்டா தண்ணியில உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
1: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா,
2: அதுக்காக நான் குடிக்கிறது தெரியல, நீ அதை எச்சி
1: கைவிடுகிறான். கைவிடுகிறான். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவண்ணா. என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா
1: எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம்னா.
2: நீ பேசிட்டு நான் தீத்து. நீ போலீஸ்காரரே அடிச்சிட்டியா? துப்பாக்கி
1: தட்டி பிரச்சனை சட்டசபை வரைக்கும் கூட வெளிநடப்பு செய்யறேன்.

0: தாதா வாங்கினதுக்கு பின்னால எத்தனை போனு எத்தனை புரோகிராம் டயர்டாயி போச்சுடா சாமி. டேய்
1: என்ன
0: கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டு வரணே.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா. எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய் என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவரம் பண்ற மாதிரியா இருக்கு. நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி.
0: சின்ன பகவதியா?
2: புரியல. குட்டி தாதா
0: எங்க ஊர்ல. ஐயோ தாதா முகரே பாரு.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசு? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் என்னத்துக்கு வரவே தெரியுமில்ல, தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: மதுரை, ஏ மதுரை,
0: என்னப்பா போட்டியா? போட்டு போற
2: வழக்கம்
0: போல டீய போட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமருக்கு குத்தம் சொல்லாத, நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான்.
0: எனக்கு
2: கிலோ ஊத்தனே இல்ல, இது 8 ரூபா.
0: எனக்கு இது வேணும், என்ன வேணும்?

0: எடுக்கட்டுமா?
1: ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா எனக்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா கொடுன்னு சொன்ன. இல்ல, இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காயால உன் மூஞ்சிய நான் சதுர்க்கா ஆக்கல. கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன். என்ன யாரு நினைச்ச?
0: நான் கோயம்பேடு மார்க்கெட் வந்தா கொஞ்சம் கூப்பிட்டீங்களா? இந்த பையன் உள்ள கொண்டு வை.
2: நானா?
0: கேவலம் 3000 சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயறு வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேலையும் செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்ப என்ன கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனல் ஆவறீங்க.
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்னதை செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு.
2: என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வர ரொம்ப கத்துறீங்கண்ணே.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கொடுத்து தேங்காய் நீ கொண்டா?
2: எதுக்குண்ணே?
0: நான் கொண்டு வர்றேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வரேன்.
2: எதுக்குண்ணே?
0: சொல்ல சரியா இல்ல, நீங்க என்ன கூட கூட பேசிக்கிட்டு
2: இருக்கீங்க? சரிண்ணே, சரிண்ணே.
3: பொம்மா,
0: ஆமாடி,
3: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதி கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு. மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் தானு, பிச்சு புடி மிச்சு உன்னைய உண்டாத்தாங்க.
4: சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

0: என்ன
1: தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரோம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி, ஆனா
1: என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர்னு பெரிய ரவுடி
0: ஆயிட்டானுங்க. எப்படி ரவுடி ஆனாருங்க? எப்படி ஆனானுங்க? அம்பிட்டு பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்டா எல்லாம் நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டாக் ரவின்னு பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்கேன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தாண்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சில பொழிச்சு துப்பிட்டான்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன உள்ளடா அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் விளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனா பொசுக்குன்னு காலில வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பேத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்த ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங்க ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்.
0: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவல்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உன்ட அடி வாங்கினா ஏட்டையாவை காண்டி என்ன செய்வே? நீ
1: ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீடு ஆக்கிற
0: நல்ல வேண்டாடி. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்முனு கும்மு நிரிச்சாருவில்ல.
1: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
0: அட கிறுக்கா, அடி வாங்குற பத்தி பிரச்சனைடா.
1: இல்ல ஏட்டையா, நான் உங்களை அடிச்சே ஆகணும்.
0: அடே, மத்த போலீஸ் எல்லாம் தொழில கத்துக்கிறவங்க. ஐயோ, இவையா என்ட்ரி ஆகுற?
2: என்னடே, எவ்வளவு தெரியும் உனக்கு? இவர் என்ன எச்சிக்கலை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கிடைக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளவுடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா? அம்மா
0: சும்மா
3: இங்கே
2: என்ன
3: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை கால கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
2: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அதான் ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன்.
3: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.

0: பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: வாட் ப்ரோ, நடனம் சாங்கா
2: பாங்கு?
1: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்கு? வாட் அகெயின் பாங்கு?
2: இல்ல சாங்கு.
1: சாங்கு எங்க பாடு?
2: வாங்க வாங்க.
1: என்னன்னா?
2: சாங்கு நீ கேளுங்கண்ணா.
1: சரியா புரியலண்ணா.

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல. அப்போ ட்ரிப்ளிகே நட்டியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா, ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சா. ஐயோ வயித்துல பீரவாத்தா, மாமா வேலண்டினோ ராசிதா. சர்புர்னு பைக்க எத்த டிராபிக் எஸ்ஐய தட்டி விட்டேன். ஹாய் மச்சா ஹவ் ஆர் யூ நே, ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தா, டப்புன்னு எடுத்து அச்ச.

0: சார்.
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருயா?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
1: வாங்க வாங்க
0: வாங்க வாங்க.
1: வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்து பண்ணுங்க, ஒரு நிமிஷங்க, முடிச்ச கேட்டுப்போங்க.
1: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க. ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல?
1: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
1: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
1: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
1: சரிங்க.
0: ஒரு கிண்ணு நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
1: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை விட்டால் ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
1: சரிங்க,
0: அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு
1: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
1: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
1: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு
1: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு
1: சரிங்க,
0: பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
1: சரிங்க.
0: அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
1: ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
1: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா,
1: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல
0: போறே. என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
1: இல்லனே, கேரட் நெய் மிளகா பொடி
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லலனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்கன எப்பறம் இங்க இருந்து அங்க கேக்க?
1: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்டா.
1: கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல
0: போறே. அதான் ஊத்தப்பம் டாப்ல இல்ல, அதுக்கு 50 ரூபாய். என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு, நீ சொன்ன வேற இருக்கு. எனக்கு
1: ஹோட்டல்ல மட்டமா பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போடே.
0: என்னடா, யார ஏமாத்த பாக்குறீங்க?
1: செப்பாயிர கைட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்க 50 மாரி 300 ரூபாய் பில்ல போடே.
0: என்னடா ஏல வர்ற ஏல?
1: கடைசியா வாயில ஊத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ணா பில்லு.
0: என்னடா நடக்குது இங்க?
1: என்ன பொண்டாட்டிமாரு
0: என்ன
1: ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான் வெளியே போய் படிச்சு
0: பார்த்து
1: என்ன

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமாச்சுது, கண்ணு ரெண்டும் பேசுது.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாட்டிக்கிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வவுசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபரஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சறாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான்.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அதான் பண்ணுறது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்கை குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில் வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போகிறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்கே கொடுத்துருக்குற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

முடிச்சிடலாமா?

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வளவளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் பேர் வச்சான், அதானே கலைக்க போற? சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே எவ்வளவு தெனாவட்டி இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவட்டி இருக்கும்,
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும், அதானே?
0: நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது, செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
0: போதுமா, நீ சொல்ல. நான்
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே இவ்வளவுனா, சரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா, இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா.
3: தக்குனு புதுசா கலாய்க்க நான் வாசுவா?
0: தெரியுதா, இப்ப தெரியுதா? ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ், எத்தனை புது வார்த்தை, எத்தனை ரியாக்ஷன், எத்தனை டைமிங், எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்ப்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்கோ எங்காத்து காப்பிய குடிச்சுட்டோ, தெம்பா எங்களை கலாயிங்கோ.
0: பாத்தியா, கலாயிருங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கேட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தனா, இவன் தான் என்ன கலாய்ச்ச மாதிரி ஆகும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ்.

0: என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு.
1: அதுலண்ணே, இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
0: இருக்கண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
1: குடிச்சிட்டீங்களாண்ணே?
0: ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போனாயே.
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களா? நோ ப்ராப்ளம்.

0: போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க.
1: ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன
0: வாங்கினாங்க? ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உங்களுக்கு எப்படா கல்யாணம் நடக்கும்?
1: ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க.
0: உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவில் இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இத பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
0: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவர். வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
3: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, டிரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி கேப்ப.
2: ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைக்கு இவ்வளவு தண்டி ஆயிருங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன், போடான்ட்டு வந்துட்டோம்ல.
2: பொழைக்கிறதுக்கு வக்கில் இல்ல, இது கோவம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
1: Larson and Toubro கம்பெனில GM போஸ்ட்.
2: நிஜமாவா?
1: GM போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு, கிளர்க் வேலை காலியா இருக்குதான், அதான் அதுக்கு அப்ளை பண்ணனும். போஸ்டல் ஆர்டருக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட.
2: போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் மாசம் ஆயிரக்கணக்கா செலவாகுது.
1: அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூரா பவுடரை மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது.
0: போது

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: Your voice, I am singing song. Soup song.